இருபம் ஏகிலி பபுரு க்ளங் ஹைனே ஆபை அன் ஏஐனே ஆபை அன் கீலி பபுரு க்ளங் சியங் ரே மேத் மேத் ஜங் மாலின் ஆஹூத் அன் ஏஜங் ரே ஏஜங் ரே மேத் மேத் ஜங் பங்சி இம் போமாரங் ஆயங் ஆசேரஜங் ஆரோங் லின் கீசங்

வேதம் ஏ ஐநே சாவேதம் ஊரன் பி அங் நம் ஏ ஐநே ஆஃபை ஆன் லோமங் ஹூமங் ரம்